ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதாரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய